மறுதராரிய மாட்டி மகான் கஜபயணரி ஆன்பான் அர்ஷான் ஹுக்கம் புதுவார் சுபரி தஸ் பஜ்கி ஹசா எஃப்எம் சன்சிட்டி மாதே எஃப்எம் சன்சிட்டி ரெயின் ஆங்கனே ஆப்ரே காளிஜேரி கோர் புரோகிராம் ஆப்ரோ காஸ் புரோகிராம் மறுதரா கீத் சருவேகோ ஐசா சுனஜோ கம் கான் லகார் சுனஜோ சா படோ தியான் லகார் ભૂલ જે મારી વહે તો કોઈ સુધારજો અર ચોખો લાગે તો મોર થાપજો થોડો સંવારજો અબ ગણેશ જીરો વાર એસા અર હેંગો પહેલી ગણેશ જીરો નામ લેલા ક્યુંકી પ્રોગ્રામ શરૂ હો ગયો શરૂ કરતા હેંગો પહેલી ગણેશજી બુઢા બડેરા की करे स्तुति करता के वसनारुणवंकम क्रीटकणंकम कणमाणंकम राचंतम झांझरपे झम्मम घूमर घम्मम नूपर ठम्मम नाचंतम निगमागम गामीय संतन सामीय हो गुण गामीय मुज हितम जय जय बुद्धिवक्तम उक्ति अनंतम ज्ञान महत्तम गौरीसुतम